0: சிறுவர் நேரம்.
1: இனிய காலை, சனிக்கிழமை காலை வணக்கம். எங்களை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான சிறுவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள். அறிவையும் ஒழுக்கத்தையும் நல்ல பண்புகளை மறக்க உங்கள் விருப்பமான நிகழ்ச்சி சிறுவர் உலகம் மீண்டும் உங்கள் இல்லங்களை வந்தடைகின்றது. நான் உங்கள் புவனா. இன்றைய நிகழ்ச்சி இனிமையான பக்தி பாடல்கள், நல்ல பழக்க வழக்கங்கள், தேர்வில் வெற்றி பெறும் குறிப்பு

மதிப்புகள், நேரத்தின் மதிப்பு, பெற்றோரை மதிப்பது, நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுப்பது, தமிழ் பெருமை போன்ற தகவல்களை கேட்கலாம். அப்படியானால் எந்த நல்ல காரியத்தையும் தொடங்கும் முன் தடைகளை நீக்கும் விநாயக பெருமானை வணங்கி நமது நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். இப்பொழுது உங்களுக்காக இனிய விநாயகர் பாடலை கேட்போமாக.

சிவபெருமான் அன்பிற்கும் அமைதிக்கும் தியானத்திற்கும் அடையாளமாக விளங்குகின்றார். அன்பே சிவம் என்ற உயர்ந்த சிந்தனை நமது வாழ்க்கையில் அன்பும் கருணையும் இருக்க வேண்டும் என்பதை நினைவூட்டுகிறது. நாம் அனைவரும் கோபத்தை குறைத்து அன்பை அதிகப்படுத்தினால் உலகமே அழகாக மாறும். இந்த அழகான சிந்தனையுடன் இப்போது உங்களுக்காக இனிய சிவன் பாடலை கேட்போமாக.

செல்ல குழந்தைகளே, தமிழர்களின் இதயத்தில் என்றும் வாழும் கடவுள் முருகப்பெருமான் அறிவு, வீரம், ஒழுக்கம், பணிவு ஆகியவற்றின் சின்னமாக அவர் போற்றப்படுகிறார். நன்றாக படியுங்கள், கடினமாக உழையுங்கள், உங்கள் கனவுகளை நம்புங்கள். முருகப்பெருமானின் அருள் என்றும் உங்களுடன் இருக்கும். இப்பொழுது உங்களுக்காக இனிமையான முருகப் பாடலை கேட்போமாக.

குழந்தைகளே, ஒரு நல்ல பழக்கம் உங்கள் வாழ்க்கையை மாற்றிவிடும். காலையில் சீக்கிரம் எழுவது, படுக்கையை ஒழுங்குபடுத்துவது, புத்தகங்களை சரியாக வைப்பது, உணவுக்கு முன் கைகளை கழுவுவது போன்ற சிறிய பழக்கங்கள் நாளைய பெரிய மனிதர்களாக உங்களை உருவாக்கும். இன்றே ஒரு நல்ல பழக்கத்தை ஆரம்பியுங்கள். இப்பொழுது உங்களுக்காக அடுத்த இனிய பாடலை கேட்போம்.

0: ஓர் அழகான புன்னகை அனைவரையும் கவரும். கோபமாக இருப்பதை விட சிரித்த முகத்துடன் இருப்பது உங்களுக்கும் உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கும் மகிழ்ச்சியை தரும். ஒவ்வொரு நாளும் ஒரு புன்னகையுடன் தொடங்குங்கள். இப்போது மகிழ்ச்சியுடன் அடுத்த பாடலை கேட்போம்.
1: வாரான் வாரான் பூச்சாண்டி.
2: நீ இப்படி குளிக்காம அழுக்கா இருந்த பூச்சாண்டி வந்து உன்னை பிடிச்சிட்டு ஓடி போயிருவான்.
1: வேண்டாம் வேண்டாமா? Bum Kids Tea.

0: பாத்தீங்களா, நான் குளிச்சு சுத்தமா இருந்ததுனால பூச்சாண்டி என்ன பார்த்து பயந்து ஊருக்கே ஓடி போயிட்டான்.
1: என்ன குட்டீஸ், நீங்களும் குளிக்கிறதுக்கு அடம் பிடிக்கிறீங்களா? இதோ கிளம்பிட்டேன், அடுத்து உங்க வீட்டுக்கு தான் வரேன்.
2: வாரான் வார.

0: பாத்தீங்களா நான் குளிச்சு சுத்தமா இருந்ததுனால பூச்சாண்டி என்ன பார்த்து பயந்து ஊருக்கே ஓடி போயிட்டான்.
1: என்ன குட்டீஸ், நீங்களும் குளிக்கிறதுக்கு அடம் பிடிக்கிறீங்களா? இதோ கிளம்பிட்டேன், அடுத்து உங்க வீட்டுக்கு தான் வரேன்.
2: சிறுவர் நேரம்.

குழந்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிறுவர் நேரம் எனும் நிகழ்ச்சி. வீட்டில் அம்மாவுக்கு உதவுங்கள், அப்பாவுக்கு உதவுங்கள், பள்ளியில் நண்பர்களுக்கு உதவுங்கள். நாம் செய்யும் ஒவ்வொரு நல்ல செயலும் ஒரு நாள் நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். இதோ அடுத்த பாடலை கேட்போமாக.

பாட்டியை பாசத்தினை பகிர்ந்து நாங்க மகிழ்ச்சி படுவோம். தாத்தா பாட்டி பார்த்தவுடன் வணக்கம் சொல்லணும், தாத்தா பாட்டி சொன்னபடி நம்ம நடக்கணும். சிறுவர்களே, வாழ்க்கையில் எப்போதும் நல்ல செயல்களை செஞ்சு கொண்டே இருக்க வேண்டும். நல்ல செயல் நமக்கு நல்ல நன்மைகளை கொண்டு வரும். எடுத்துக்காட்டாக, ஒரு செடிக்கு தண்ணீர் ஊற்றலாம், ஒரு புத்தகத்தை ஒழுங்காக வைக்கலாம், ஒரு நண்பருக்கு உதவலாம், நமக்கு செய்த பெற்றோர்களுக்கு நன்றி கூறும் வகையில் அவர்களுக்கு உதவலாம். சிறிய நல்ல செயல்கள் தான் பெரிய மனிதர்களை உருவாக்குகின்றன. இந்த நல்ல சிந்தனையுடன் அடுத்த அழகான பாடலை கேட்டு மகிழுங்கள்.

0: சிறுவர் நேரம் நேரம்
1: அன்பான குழந்தைகளே, பல மாணவர்கள் தேர்வு என்ற வார்த்தையை கேட்டவுடன் பயப்படுகிறார்கள். ஆனால் உண்மையில் தேர்வு என்பது பயப்பட வேண்டிய ஒன்று அல்ல. நாம் ஆண்டு முழுவதும் கற்றதை வெளிப்படுத்தும் ஒரு அழகான வாய்ப்பு. தேர்வில் வெற்றி பெற வேண்டுமென்றால் ஒரே நாளில் பல மணி நேரம் படிக்க வேண்டியதல்ல. தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக படித்தால் போதும். புரிந்து படியுங்கள். சந்தோஷம் இருந்தால் ஆசிரியர்களிடம் கேளுங்கள். உங்கள் சந்தேகங்களை தீர்க்கலாம். எழுதி பழகுங்கள். தோல்வி வந்தாலும் மனம் தளாதாரீர்கள். தோல்வி என்பது வெற்றியின் முதல் படியாகும். எண்ணி தூகிக கருமம் துணிந்த பின் எண்ணுவது இழுக்கு. எந்த வேலையும் திட்டமிட்டு செய்தால் வெற்றி நிச்சயம். அன்பு குழந்தைகளே, நம்பிக்கையுடன் படியுங்கள். உங்களால் நிச்சயமாக சாதிக்க முடியும். இப்போது படிக்கும் அனைத்து மாணவர்களுக்கான அடுத்த இனிய பாடலை கேட்போமாக.

வானொலி நேயர்களே, சிறுவர்களே, சிறுவர் நேரம் எனும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் புவனேஸ்வரி.

0: This is Radio Marches.
1: நமஸ்கார்
2: ஸ்ரோதரந்திருக்கு ஹிருதய பூர்வக நமஸ்காரம்.
3: உங்கள் அனைவருக்கும் வணக்கம்.
4: ரேடியோ மொரிஷியஸ் பர் தில் சே ஸ்வாகத் ஹே ஆப் சபி கா.

0: இசை அருவி புவனேஸ்வரியோடு.
1: வணக்கம் அன்பு நேயர்களே, இனிய இரவு வணக்கம். நாள் முழுவதும் உழைத்து பொறுப்புகளை நிறைவேற்றி இப்போது குடும்பத்தின் அன்பான அரவணைப்பில் ஓய்வெடுக்கும் இந்த அழகான நேரத்தில் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இரவு என்பது வெறும் ஒரு நாளின் முடிவல்ல, அது குடும்பம் ஒன்றாக கூடும் நேரம், சிரிப்புகள் பருகிரட்டும் நேரம், அன்பு மேலும் அழமாக்கும் நேரம். அந்த இனிய தருணங்களும் இசை உங்களுடன் பயணிக்கிறது. முதலில் இறைவனை போற்றும் பாடலை கேட்போமாக.

பகல் முழுவதும் அனைவரும் தங்கள் பணிகளில் வேலை புனிந்து கொண்டிருக்கும் நேரத்தை மறந்து இப்பொழுது இரவு நேரம் மட்டும் குடும்பத்துடன் மீண்டும் ஒன்றாக நினைக்கிறது. பெற்றோரின் அன்பான குரல், குழந்தைகளின் சிரிப்பு, வீட்டின் அமைதி, இவை அனைத்தும் இரவின் அழகை இன்னும் அதிகரிக்கின்றன. இந்த அழகான நேரத்தை பாடலோடு ரசிப்போமாக.

வாழ்க்கையில் பெரிய செல்வம் என்ன என்று கேட்டால் பலர் பல பதில்களை கூறுவார்கள். ஆனால் ஒரு நாள் முழுவதும் உழைத்த பிறகு வீட்டிற்கு வந்து நம் அன்பிற்குரியவர்களுடன் சில நிமிடங்கள் செலவிடும் சந்தோஷம் எல்லா செல்வங்களுக்கும் விட மிகவும் உயர்ந்தது. அந்த அன்பான உணர்வுக்கு அடுத்த பாடலை கேட்போம்.

இல் சில உரையாடல்கள் மிக அழகாக இருக்கும். இப்படி எப்படி இருந்தது என்று கேட்கும் அந்த அன்பான குரல் சோர்வடைந்த மனதிற்கு பெரிய ஆறுதலாக மாறிவிடுகிறது. இதோ மனதை வருடும் அடுத்த பாடலை கேட்போமாக.

சில வீடுகளில் இப்போது குடும்பம் ஒன்றாக அமர்ந்து இரவு உணவை பகிர்ந்து கொண்டிருக்கலாம். சிலர் நாளைய திட்டங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கலாம். சிலர் வெறுமனே ஒருவரின் அருகில் ஒருவர் அமைதியாக அமர்ந்திருக்கலாம். அந்த நேரத்திற்கு அடுத்த பாடலை கேட்போமாக.

வானொலி நேயர்களே, இசை அறுவேணும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் புவனேஸ்வரி.